0: ஆமா, சுமக் மரியனிசிய நப் யுகன்சிர யுகன்சுரிகூன கமாசகூனம். ஆமா, பந்தரிங்க நேத்து ஸ்கூன உயங்கிஸ் ருக்குய ருக்குமாம் கங்குணமாந்த் பைகுணரிமனு கிரிப்பிகா ஏஜஸ் பெர்தனா குட்டிலியாரா சமு ஹாலி கௌசனார யுகன்ஸ் ஃபமிலியா மனவரிங் இச்சுங்காவ ரிங்காவ சு பார்த்தி ரிங்காவ Divorcio ogni settimana, mano, si te mano valingio, e gli osi grandi, turcai, resai, i canjaia, camaciuri, pandaripiga, cutigliara, siamo più guasimi, a pigua i fama guasivi, pasca i cama pungura, ama sino rimai, gnaris, ciuri cans, ricangi con ari, che hai puesto mana tiangaci, mana sina, mio canci, e gli os cuenta, appena manci, Yaya, mama, hoy matun usi, cancuna usi pandaripiga, perdón, tahuacase, samupiga, apinguisi, guasima. Imagina, ya ellos perdonan, ni ucanchi, perdonan a manchi. Jesucristo, chuti, cancuna la absoluta nimi, yaya, churi, Espíritu Santo, chutipi, amén. Tagachu.
1: Tengo una familia. Confía ciegamente en mí.
2: Desde nuestras comunidades nacen las historias que nos identifican. Escúchalas aquí en el programa Familia, Modelo de Fe y Amor, solo en Radio La Voz del Napo. Tu voz, nuestra fuerza.